0: மகனே எடா மகனே பீமசேனா
1: அச்சன் இன்னல வல்லாத்தோர் அக்கிடி பச்சி எந்த அச்சன் இன்னல வல்லாத்தோர் அக்கிடி பச்சி.

0: தமிழகம் கேட்காம் தமிழ் கானங்கள்.
1: சித்திரம் மிஸ்டர் லோக்கல், சங்கீதம் ஹிப்ஹாப் தமிழா, രചന നിർവഹിച്ചിരിക്കുന്നത് മിർച്ചി വിജയ്, ആലാപനം അനിരുദ്ധ് രവിചന്ദ്രൻ.